0: சபரி சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நிலையத்தில் நேரம் இப்பொழுது 10:02. நமது சபரியில் நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சி வலம் வர இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் உங்கள் விருப்ப பாடல்களை பதிவிட்டு கேட்டு மகிழலாம். இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் தென்காசி மாவட்டம் சொல்லிசேரியிலிருந்து விஜய் அரசகுமாரன். சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் நமது நாகர்கோவில் மகேஷ் அவர்கள், சபரி சொந்தமான நாகர்கோவில் மகேஷ் அவர்கள் மகள் ஆஸ்மி அவர்கள் இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடுகிறார்கள். அவர்களுக்கு நமது இயக்குனர் சார்பாகவும் அறிவிப்பாளர்கள் சார்பாகவும் சபரி சொந்தங்கள் சார்பாகவும் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கூறி அவர்களுக்காக ஒரு வாழ்த்து மடல் இதோ வருகிறது.
1: அன்பரீர் வணக்கம். இன்று 20/7/2026 திங்கட்கிழமை. இந்நன்னாளில் நாகர்கோவில் மகேஷ் கவிதா தம்பதியரின் செல்ல மகள் ஆஷ்மி அவர்கள் தம் பிறந்த நாளை வெகு விமரிசையாக கொண்டாடி கொண்டிருக்கிறார். அவர் வாழ்வில் சகல செல்வங்களையும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு நீடூழி வாழ வாழ்த்தும் அன்பு உறவுகள் அப்பா மகேஷ், அம்மா கவிதா, தம்பி ஆட்லின் டிஜோ, சென்னை சஞ்சனா அக்கா, பிபி அக்கா, மெகின் மோன், கோவில்பட்டி செல்வி பெரியம்மா, செல்வம் பெரியப்பா, அனிடன் மோன், பிரபா அக்கா மற்றும் சபரி சொந்தங்கள்.

வாழ்த்து மடல் சிறப்பாக ஒலித்தது. நன்றி. முதல் பாடலாக நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் படம் சூரக்கோட்டை சிங்கக்குட்டி. பாடல் நான் தாண்டா என்ற அந்த பாடல் விரும்பிய சொந்தம் கரூர் மாவட்டம் ரகுபதி, தங்கப்பொண்ணு, மனோஜ்குமார், காவியாஸ்ரீ இவர்கள் விருப்பத்தில் பாடல் இதோ வருகிறது.

கோட்டியும் காளியா தின்பாண்டி தேவியா கன்னடத்து குலுக்கியா கேரளத்து மினுக்கியா

நான் தாண்டி உசாரி நடறிஞ்ச பூக்காரி அடிப்பேனே உடுக்க அடிப்பேனே அடங்காட்டி அடக்கி முடிப்பேனே அடி நான் தான் யாரு காட்டட்டுமா நான் தாண்டி

நிகழ்ச்சியின் முதல் பாடலாக அழகான பக்தி பாடல் தேர்வு செய்த உள்ளத்துக்கு நன்றிகள், வாழ்த்துக்கள். விரும்பி கேட்ட சொந்தம் சூரக்கோட்டை சிங்கக்குட்டி திரைப்படத்திலிருந்து கரூர் மாவட்டம் ரகுபதி, தங்கப்பொண்ணு, மனோஜ்குமார், காவ்யா இவர்கள் விருப்பத்தில் பாடல். இயக்குனர் அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்று நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள். வாருங்கள், வணக்கம். அறிவழகன் மங்கை அவர்கள் சேலம், மேச்சேரி, சீராமணியூர். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அக்கா என்று நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார். வாருங்கள். மகேஷ் அவர்களின் அன்பு மகளுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன் என்றும் நலமுடன் என்று வாழ்த்தியிருக்கிறார் ஆஸ்மியை. நன்றி. சிபிஆர் அவர்கள் ஹாப்பி பர்த்டே டு யூ என்று ஆஸ்மிக்கு பிறந்தநாள் வாழ்த்து கூறியிருக்கிறார். சிறப்பு. தேன்மொழி முருகன் அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்று கை கொடுத்து பாராட்டி மலர் தூவி வாழ்த்து தெரிவித்திருக்கிறார்கள். வருங்கள், வணக்கம். சிபிஆர் அவர்கள் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்றும் பாடல் ஒலித்ததற்கு நன்றி, நன்றி என்று கைகூப்பி நயன்தார வடிவில் நிறைய கும்பிடு போடுகிறார். நன்றி. அறிவழகன் மங்கை அவர்கள் நம்ம சிங்கம் நாட்டாமை அண்ணன் வந்துவிட்டார் என்கிறார். சிபிஆர் அவர்கள் சிறப்பு சேவை தொடரட்டும் என்று சரத் வடிவில் சிறப்பு. தேன்மொழி முருகன் அவர்கள் உற்சாகமான பாடலை தேர்வு செய்த உள்ளத்திற்கு நன்றி என்றும் எஸ் ஜானகி கண்முன் கொண்டு வந்து வாழ்த்து பூங்கொத்து கொடுத்தும் பாராட்டியிருக்கிறார். தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியிலிருந்து செல்வம் செல்வி அவர்கள் ஹாப்பி பர்த்டே என்று கேக் வாங்கி கொடுத்திருக்கிறார்கள் ஆஸ்மிக்கு அனிட்டன் ஜோ அவர்கள். சிறப்பு. நன்றி. அறிவழகன் மங்கை அவர்கள் ஆத்தா ஆத்தா பாடலுக்கு அழகான வேப்பிலைகளை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார். சிறப்பு. சிபிஆர் அவர்கள் ஐயா நம்ம கனவு கண்ணி சில்க்ஸ் மீது ஆட்டம் படுஜோர். அறிவழகன் மங்கை அவர்கள் உங்க கனவு கண்ணியா இருக்கட்டும், தங்க பொண்ணு அக்காவிடம் சொல்லிவிட வேண்டியதுதான். ரெட்டியார்பட்டியிலிருந்து தீபா குமார் அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்று மலர் தூவி வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். வாருங்கள், வணக்கம். இயக்குனர் அவர்கள் என் கனவில் வரவில்லையே ஐயா. சிபிஆர் அவர்கள் அதெல்லாம் நீங்க சொல்ல மாட்டீங்க ஐயா என்கிறார். அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் படம் ரயிலுக்கு நேரமாச்சு, பாடல் போறவளே பொண்ணுத்தாயி, விருப்பம் கோவையிலிருந்து ராஜேஷ் அவர்களுக்காக பாடல் இதோ.

ரயிலுக்கு நேரமாச்சு திரைப்படத்திலிருந்து அழகான அருமையான பாடல் செம பாட்டு ஒலித்து சென்றது எஸ்பிபி அவர்களின் குரலில். செம விரும்பி கேட்ட சொந்தம் கோவை ராஜேஷ் அவர்கள் விருப்பத்தில் பாடல் ஒலித்தது. தேன்மொழி முருகன் அவர்கள் உங்கள் கனவிலும் நினைவிலும். உங்கள் கனவிலும் நினைவிலும் ஜெயா அம்மாதான் மட்டும் இருந்தா போதும் என்றும், பாடலை கேட்டு அடடா ஆஹா என்றும், சிபிஆர் அவர்கள் அமெரிக்காவுக்கு நேரமாச்சு இன்னும் சில தினங்களில் என்று ஓ என்று அழுகிறார். அழாதீங்க ப்ரோ, நாங்கள் வந்துருவோம் சீக்கிரம். கோவையிலிருந்து பத்மா நரசிம்மன் அவர்கள் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன் என்று ஆஸ்மிக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். நன்றி. சிபிஆர் அவர்கள் மம்முட்டி வடிவத்தில் ஒரே அழுகை. அழாதீங்க அழாதீங்க. தேன்மொழி முருகன் அவர்கள் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா நிகழ்ச்சியில் சகோதரர் ராஜேஷ் அவர்கள் பாடிய பாடல் நேற்று அவர் பாடினார், இன்று இசையுடன் நாம் கேட்கிறோம். நன்றி, வாழ்த்துக்கள், பாடல் அருமை. இயக்குனர் அவர்கள் நானும் சேர்ந்து வரேன், அழாதீங்க ஐயா. தேன்மொழி முருகன் அவர்கள் மிக இனிமை இந்த பாடல் என்று எஸ்பிபியை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள். கிரேட் என்றும் மகிழ்வும் அன்பும் நன்றியும் என்றும். அறிவழகன் மங்கை அவர்கள் என்ன பண்ணுறது, எல்லாருக்கும் வருத்தம், போயிட்டு சீக்கிரம் வந்துருவாங்க, அழாதீங்க. தீபாகுமார் அவர்கள் சோகத்திலும் சுகமான ராகங்கள். சிபிஆர் அவர்கள் பழைய பாடல் தங்கம் கேட்டது என்றாலே, பழைய பாடல் கேட்பது என்றாலே தனி சுகம், சிறப்பு பாடல் இனிமை என்று அறிவழகன் மங்கை அவர்களும். நாம் எப்போ அமெரிக்கா போகிறது? கோவையிலிருந்து காயத்ரி மேம் ஆஷ்மி அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன் மற்றும் நலமுடன் என்று வாழ்த்தியிருக்கிறார், சிறப்பு. அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் படம் காதல் பாடல் உனக்கேனே இருப்பேன் என்ற பாடலை மேச்சேரி சீராமணியூர் அறிவழகன் மங்கை கிருத்திஷா இவர்கள் விருப்பத்தில் பாடல் இதோ.

காதல் திரைப்படத்திலிருந்து அருமையான அழகான பாடல் ஒலித்து சென்றது. விரும்பி கேட்ட சொந்தம் சேலம் மாவட்டம் மேச்சேரி சீராமணியூர் அறிவழகன் மங்கை கிருத்திஷா இவர்கள் விருப்பத்தில் பாடல்.

0: சென்னை அம்பத்தூரிலிருந்து அகிலா ஸ்ரீதர் அவர்கள் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அஷ்மி என்று வாழ்த்தியிருக்கிறார். சிறப்பு அறிவழகன் மங்கை அவர்கள், குப்புராஜ் அண்ணாவை நினைவுபடுத்தி விட்டீர்களே, பழைய பாடல் தங்கம் என்பார் அதை கேட்டு. இயக்குனர் அவர்கள், உங்கள் பொண்ணுக்கு திருமணமாகி புருஷன் வீட்டுக்கு போகும்போது உங்களை அழைத்து செல்வார்கள். இயக்குனர் அவர்கள், மனதை தொட்ட பாடல் என்றும். அறிவழகன் மங்கை அவர்கள், எங்கள் விருப்ப பாடலை வழங்கியதற்கு நன்றிகள் அக்கா என்று கூறியிருக்கிறார். சிறப்பு நன்றி. சிபிஆர் அவர்கள், உங்களுக்காக நாங்கள் இருக்கிறோம் தம்பி, தைரியமாக என்று சொல்வார் போல. குப்புராஜ் அவர்கள், இயக்குனர் அவர்கள், கண்ணீர் மாலை மாலையாக வடியுது, அழாதீங்க சார். தேன்மொழி முருகன் அவர்கள், உனக்கேனே இருப்பேன், உயிரையும் கொடுப்பேன், அருமையான பாடல், ஒவ்வொரு வரிகளும் மனதை உருக வைக்கும் வரிகள், சோகத்திலும் சுகமான பாடல் தேர்வு, உள்ளத்திற்கு நன்றி, தேர்வு செய்த உள்ளத்திற்கு நன்றி என்றும், இனிமையான இசைத்தந்த உள்ளத்திற்கு நன்றி என்றும், சிபிஆர் அவர்கள், உள்ளம் கனிந்த நன்றி என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள், வேற லெவல் பாடல் என்றும், காயத்ரி மேம், காதல் படப்பாடல் அழகான ஒரு சோகத்திலும் சுகமான பாடல் என்றும், ரெட்டியார்பட்டி தீபா குமார் அவர்கள், இனிமையான இசைத்தந்த உள்ளத்திற்கு நன்றி என்றும், எனக்கு ரொம்ப பிடித்த பாடல் என்றும், சிபிஆர் அவர்கள், ஆஹா அருமை இனிமை என்றும், அறிவழகன் மங்கை அவர்கள், வளையாமல் நதிகள் இல்லை, வலிக்காமல் வாழ்க்கை இல்லை என்ற இந்த லிரிக்ஸை நடுவில் கொண்டு வந்திருக்கிறார். சிறப்பு பாடல் அட்டகாசம் என்றும், இயக்குனர் அவர்கள், அப்போ நானும் வாழ்ந்து கொண்டுதான் இருப்பேன், வளையாமல் நதிகள் இல்லை, வலிக்காமல் வாழ்க்கை இல்லை என்று சொன்னதற்கு, அப்போ நானும் வாழ்ந்து கொண்டுதான் இருப்பேன் சிறப்பு என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள், மனதை தொட்ட பாடல் என்றும், அருமையான பாடல் என்றும் பதிவிட்டிருக்கிறார். சிறப்பு இப்போது நாகர்கோவில் மகேஷ் ஸ்மார்ட் அவர்களின் மகள் ஆஷ்மி அவர்களின் பிறந்தநாள் வாழ்த்து மடல் ஒன்று.
1: அன்பரீர் வணக்கம். இன்று 20/7/2026 திங்கட்கிழமை. இந்நன்னாளில் நாகர்கோவில் மகேஷ் கவிதா தம்பதியரின் செல்ல மகள் ஆஷ்மி அவர்கள் தம் பிறந்த நாளை வெகு விமரிசையாக கொண்டாடி கொண்டிருக்கிறார். அவர் வாழ்வில் சகல செல்வங்களையும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு நீடூழி வாழ வாழ்த்தும் அன்பு உறவுகள், அப்பா மகேஷ், அம்மா கவிதா, தம்பி ஆட்லின் டிஜோ, சென்னை சஞ்சனா அக்கா, பிபி அக்கா, மெகின் மோன், கோவில்பட்டி செல்வி பெரியம்மா, செல்வம் பெரியப்பா, அனிடன் மோன், பிரபா அக்கா மற்றும் சபரி சொந்தங்கள் அனைவரும் வாழ்த்துகின்றனர்.

சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் படம் சொந்தம் 16 பாடல் அம்மன் கோயில் தேரழகு ஆயிரத்தில் ஓரழகு என்ற இந்த பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து அரசகுமாரன், விஜி, விதுராக்குட்டி, கோயில்பட்டி, அனிட்டன் ஜோ மற்றும் சபரி சொந்தங்கள் இவர்களுக்காக பாடல்

சொந்தம் 16 திரைப்படத்திலிருந்து அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது எஸ்பிபி அவர்களின் குரலில். விரும்பி கேட்ட சொந்தம் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து அரசகுமாரன், விஜி, விதுராகுட்டி, கோயில்பட்டி, அனிட்டன் ஜோ மற்றும் சபரி சொந்தங்கள், இவர்களுக்காக பாடல்.

நாகர்கோயில் மகேஷ் ஸ்மார்ட் அவர்கள், என் மகள் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்த கீதநேசன் ஐயா அவர்களுக்கு என் மனம் நிறைந்த நன்றிகள் என்று வணக்கம் தெரிவித்திருக்கிறார். சிறப்பு பாடல் மிக அருமை என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள் அருமையான பாடல் என்றும் எஸ்பிபியை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள். அறிவழகன் மங்கை அவர்கள், அழகான பாடல் சூப்பர் என்றும், சூப்பர் சூப்பர் சூப்பர் என்றும். தீபாகுமார் அவர்கள், அன்பின் வாழ்த்துக்கள் ஆயிரம், அருமை என்றும். அருமையான பாடல் தேர்வு செய்த உள்ளத்திற்கு வாழ்த்துக்கள் நன்றிகள் என்றும். சிறப்பு நாகர்கோயில் மகேஷ் ஸ்மார்ட் அவர்கள், என் மகள் ஆஷ்மி பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்த அனைத்து சபரி நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் என் மனம் நிறைந்த நன்றிகள் பல பல பல கோடிகள். சிறப்பு நன்றி மகேஷ். இயக்குனர் அவர்கள், ஆஹா அருமை இனிமை என்ற ஒலித்து சென்ற பாடலுக்கு. தேன்மொழி முருகன் அவர்கள், பொன்னாடை போர்த்தி பரிசு வழங்குகிறார் பாடலுக்கு. மனதை தொட்ட பாடல் என்றும், சிறப்பான பாடல், அருமை என்றும், இனிமையான இதமான பாடல் என்றும். ஆரணியில் இருந்த பிரகாஷ் அவர்கள், நிகழ்ச்சியில் சிறக்க நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்ற நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார். வாருங்கள், வணக்கம். பாடல் சூப்பர் என்றும் நன்றி மகேஷ், நன்றி பிரகாஷ். நாகர்கோயில் மகேஷ் ஸ்மார்ட் அவர்கள், தன்னுடைய வசீகர குரலில் வாழ்த்து தெரிவித்த கீதநேசன் ஐயா அவர்களுக்கு என் மனம் நிறைந்த நன்றிகள். சிறப்பு அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் சபரி சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் படம் கிராமத்து அத்தியாயம், பாடல் வாடாத ரோஜா பூ என்ற பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து தேன்மொழி முருகன், தீபாகுமார், அசோக்குமார், பொன்மதி, ஆலங்குளம் அக்கா செல்வி அண்ணி மற்றும் சபரி சொந்தங்கள், இவர்களுக்காக பாடல் இது.

கிராமத்து அத்தியாயம் திரைப்படத்திலிருந்து அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது. மிக சிறப்பான பாடல் எஸ்பிபி அவர்களின் குரலில். விரும்பி கேட்ட சொந்தம். தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து தேன்மொழி முருகன், தீபா குமார், அசோக் குமார், பொன்மதி, ஆலங்குளம் அக்கா செல்வியண்ணி மற்றும் சபரி சொந்தங்கள் இவர்களுக்காக பாடல்.

வேற லெவல் பாடல் என்றும் மிகவும் அருமை என்றும் அறிவழகன் மங்கை அவர்கள் அவங்க வீட்டில் பூத்திருக்க பூன்னு நினைக்கிறேன். இந்த ரோஸ் செடியாக கண்முன் கொண்டு வந்திருக்கிறாங்க ரோஜாக்கள். அழகாக இருக்குது. அருமை அருமை அறிவு. தேன்மொழி முருகன் அவர்கள் நாங்கள் விரும்பிய பாடலை தந்தமைக்கு நன்றி என்றும், கேட்டு ரசித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி என்றும், மகிழ்வும் அன்பும் நன்றியும், மனதை தொட்ட பாடல் என்றும், இசை இனிமையான இசை தந்த உள்ளத்திற்கு நன்றி என்றும் இயக்குனர் அவர்கள் ஸ்டார் வழங்கி எஸ்பிபியை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார் தேன்மொழி முருகன். பாடும் நிலா எஸ்பிபி என்றும் மிக்க நன்றி என்றும். தீபா குமார் அவர்கள் சோகத்திலும் சுகமான ராகங்கள் சூப்பர் சூப்பர் சூப்பர் என்றும், அருமையான பாடல் தேர்வு செய்த உள்ளத்திற்கு வாழ்த்துக்கள் நன்றிகள் என்றும், பாடல் மிகவும் அருமை என்றும் இயக்குனர் அவர்கள் அழுதுகிட்டு இருக்காரு. எதுக்குன்னு தெரியல. தேன்மொழி முருகன் அவர்கள் எனக்கு மிகவும் பிடித்த பாடலை வழங்கிய அறிவிப்பாளர் விஜி அன்னிக்கு நன்றி சூப்பர் சூப்பர் சூப்பர் என்றும் நன்றி. மதுரை மாட்டுத்தவணி அழகர் அவர்கள் வாடாத ரோஜா பூ பாடல் அருமை அழகு, அழகான காதல், இடைக்கால பாடல், சோகத்திலும் ஒரு சுகம் பாடல், கேட்கவே இனிமையாக அழகான பாடல் தேர்வு செய்த சகோதரி சோலச்சேரி தேன்மொழி முருகன் அவர்களுக்கும் அழகான இசைத்தரத்தில் பாடலை எடுத்து கொடுத்து நம்ம செவிகளுக்கு விருந்தளித்து

காதலன் மீண்டும் காதலி கிராமத்திற்கு திரும்பி வரும்பொழுது தன் காதலி வேற ஒருவரை திருமணம் செய்திருப்பதை பார்த்து காதலன் அதிர்ச்சியில் பாடும் பாடல்தான் வாடாத ரோசாப்பூ. நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்களுடன் அழகர். நன்றி நன்றி. இயக்குனர் இன்னும் அழுகிறார் சூர்யாவை கண்முன் கொண்டு வந்து. பாடல் அழகான பாடல் என்று கை கொடுத்து பாராட்டியிருக்கிறார்கள் தேன்மொழிக்கே. அழகர் அவர்கள் மறக்க முடியாத அழகான அமைதியான காதல் பாடல், அழகாக அழகான ஒலித்தரத்தில் பாடல் அருமை. ஆர்னியிலிருந்து பிரகாஷ் அவர்கள் பாடல் சூப்பர் என்று பதிவிட்டிருக்கிறார். நன்றி. அடுத்ததாக

தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து விஜய் அரசகுமார் அவர்கள். ஹாப்பி பர்த்டே. நாகர்கோவில் மகேஷ், கவிதா இவர்கள் மகள் ஆஷ்மியோட பர்த்டேக்காக போஸ்ட் போட்டிருக்காங்க சிறப்பு. தேன்மொழி முருகன் அவர்கள் ஹாப்பி பர்த்டே என்று பலூன் கட்டி ஒரு போஸ்டர் சிறப்பு. அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் படம் மகள் மருமகளானாள் படம் பாடல் கும்பகோணம் கூத்து பார்க்க போகையிலே. இசையுடன் இணைந்து மதுரை மாவட்ட தவணை அழகர் நன்றி வாழ்த்துக்களுடன் பாடல் இதோ வருகிறது.

பழைய டப்பாவே பாடு, புதுசா ஏதாச்சும் பாடி ஆடு. எனக்கு இதான் சாமி தெரியும், வேணும்னா நீயே வந்து பாடி ஆடு சாமி. பாத்தியார எனக்கு பேசுறான், துடிக்குது எனக்கு. கொட்டாங்கச்சி நீ ராகம் வச்சு கூத்து பண்ணடா. அத்த விடும் வாத்தியார என்கிட்ட.

அழகான பாடல் ஒலித்து சென்றது. அழகர் என்னை எப்படி தான் இந்த பாட்டெல்லாம் கண்டுபிடிப்பாரோப்பா. விரும்பி கேட்ட சொந்தம் மதுரை மாட்டுத்தாவணி அழகர் அவர்களுக்காக இந்த பாடல். அழகான பாடலை, அழகான இசைத்தரத்தில் பாடலை வழங்கிய சகோதரிக்கு நன்றி வாழ்த்துக்கள் என்று அழகர் அண்ணன் அவர்களும் அந்த போஸ்டர் கண்முன் கொண்டு வந்திருக்கிறார். கிரேட் பாடல் என்றும், பாடல் மிகவும் அருமை என்றும் அறிவழகன் மங்கை அவர்கள், அவரும் மங்கையும் நல்ல ஹாப்பி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க, எக்ஸலண்ட் என்றும், அழகர் அவர்கள் மிக்க நன்றி, எனது விருப்ப பாடலை வழங்கியதற்கு மிக்க மகிழ்ச்சி என்றும் சிறப்பு நன்றி. மகேஷ் அவர்கள் திருப்பி பூனை வடிவத்தில் ஆரம்பிச்சிட்டாரு. அந்த ரேடியோ எடுத்து கிட்டத்தில் வச்சு அப்படி கேட்டுக்கிட்டு இருக்காரு. சிறப்பு. பூனை பாடுதோ டான்ஸ் ஆடுறாங்க எல்லாரும். சிறப்பு. பிரகாஷ் அவர்கள் மாஸ் எதுக்குன்னு தெரியலையே. மாஸ் என்றும் பாடல் மாஸ் என்றும் இயக்குனர் அவர்கள் ஒரு ஹாப்பி பர்த்டே கேக்கை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார். சிறப்பு. தேன்மொழி முருகன் அவர்கள் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்றும், சிபிஆர் அவர்கள் ரயிலுக்கு நேரமாச்சு பாடல் போட்டதுக்கப்புறம் ஃப்ளைட்டுக்கு நேரமாச்சு நேரமாச்சின்றாரு என்னைய. நாகர்கோவில் மகேஷ் அவர்கள் தன் மகள் பிறந்த நாளுக்காக ஒரு பாடல் கேட்டிருக்கிறார். பாடல் எந்த வாழ்க்கை இல்லத்தம் சொல்ல என்ற அந்த அழகான பாடல். படம் சின்ன கண்ணம்மா. விருப்பம் இன்று பிறந்தநாள் காணும் என் மகள் ஆஷ்மி செல்லத்துக்கு இந்த பாடல்.

சின்ன கண்ணம்மா திரைப்படத்திலிருந்து அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது. விரும்பி கேட்ட சொந்தம் நாகர்கோயில் மகேஷ் ஸ்மார்ட் அவர்கள். இன்று பிறந்தநாள் காணும் என் மகள் ஆஷ்மி செல்லத்துக்காக இந்த பாடல் என்று பாடலை கேட்டிருக்கிறார்.

0: எட்டியார்பட்டி தீபா குமார் அவர்கள் நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், நீடித்த புகழ் பெற வாழ்த்துக்கள் என்று ஆஷ்மியை வாழ்த்திருக்கிறார் சிறப்பு. அறிவழகன் மங்கை அவர்கள் எனக்கு மிகவும் பிடித்த பாடல் சூப்பர் சூப்பர் என்றும், அடடா ஆஹா என்றும், ஹாப்பி பர்த்டே என்று தீபா குமார் அவர்களும், இயக்குனர் அவர்கள் சரியான பாடல் என்றும், தீபா குமார் அவர்கள் வாவ் சூப்பர் அருமையான பாடல் என்றும், சூப்பர் என்றும், அறிவழகன் மங்கை அவர்கள் கோடி கொடுத்தாலும் உன்னை போல செல்வம் கிடைக்காது வாழ்விலே சிறப்பு. நாகர்கோவில் மகேஷ் மாட் அவர்கள் என் மகள் ஆஷ்மி செல்லத்துக்கு பிறந்த நாள் பாடல் தந்த விஜி மேம் அவர்களுக்கு என் மனம் நிறைந்த நன்றிகள் பல கோடிகள் என்று வணக்கம் தெரிவித்திருக்கிறார்கள். நன்றி மகேஷ். மகேஷ் அவர்கள் மகளுக்காக ஹாப்பி பர்த்டே என்று கேக்கு நடுவில் வச்சு எல்லாருமா சுற்றி நிற்கிறாங்க சிறப்பு. தேன்மொழி முருகன் அவர்கள் எந்த வாழ்க்கையில் அர்த்தம் சொல்ல பிறந்த மகளே என் மகளே, இந்த பாடலை என் மகளுக்காக எனது மொபைல் ரிங் போனாக வைச்சிருக்கேன். அருமையான பாடல் மகேஷ். மகளுக்காக கேட்டது அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். சபரி சொந்தங்கள் அனைவருக்கும் என் மனம் நிறைந்த நன்றிகள் சிறப்பு. தேன்மொழி முருகன் அவர்கள் எஸ்பிபியை கண்முன் கொண்டு வந்து பாடும் நிலா எஸ்பிபி என்றும், மனதை தொட்ட பாடல் என்றும், இனிமையான இசை தந்த உள்ளத்திற்கு நன்றி என்றும் பதிவிட்டிருக்கிறார்கள். ஒரு வாழ்த்து மடல் இதோ.
1: அன்றையர் வணக்கம். இன்று 20/7/2026 திங்கட்கிழமை. இந்நன்னாளில் நாகர்கோவில் மகேஷ் கவிதா தம்பதியரின் செல்ல மகள் ஆஷ்மி அவர்கள் தம் பிறந்த நாளை வெகு விமரிசையாக கொண்டாடி கொண்டிருக்கிறார். அவர் வாழ்வில் சகல செல்வங்களையும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு நீடூழி வாழ வாழ்த்தும் அன்பு உறவுகள் அப்பா மகேஷ், அம்மா கவிதா, தம்பி ஆட்லின் டிஜோ, சென்னை சஞ்சனா அக்கா, பிபி அக்கா, மெகின் மோன், கோவில்பட்டி செல்வி பெரியம்மா, செல்வம் பெரியப்பா, அனிடன் மோன், பிரபா அக்கா மற்றும் சபரி சொந்தங்கள் அனைவரும் வாழ்த்துகின்றனர்.

நாகர்கோயில் மகேஷ் ஸ்மார்ட் அவர் மற்றும் கவிதா அவர்களுடைய மகள் ஆஷ்மி இனிய பிறந்தநாள் வாழ்த்து. கவிதை ஒன்று. பூவின் இதழ் போல உன் புன்னகை மலர இந்த பூந்தோட்டத்திற்கு என் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். மகேஷ் அவர்கள் நன்றி விஜி மேம் என்கிறார் சிறப்பு. அடுத்ததாக வரும் பாடல் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் படம் சூரசம்ஹாரம் பாடல் நீலக்குயிலே சோலைக்குயிலே என்ற இந்த பாடல். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியிலிருந்து பிரகாஷ் அவர்கள் விருப்பத்தில் பாடல் இதோ வருகிறது.

சூரசம்ஹாரம் திரைப்படத்திலிருந்து அருமையான அழகான பாடல் ஒலித்து சென்றது. விரும்பி கேட்ட சொந்தம் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியிலிருந்து பிரகாஷ் அவர்கள் விருப்பத்தில் பாடல்.

அழகர் ஐயா தேர்வு பாடலை கேட்க முடியவில்லை, இருந்தாலும் அரிதான பாடல்தான் கேட்டிருப்பார், பாராட்டுக்கள் என்று தேன்மொழி முருகன் அவர்களும். மகேஷ் அவர்கள், ஒரு ப்ளூ பேர்டு அழகாக இருக்குது, நல்லா இருக்குது, நீலக்குயில். தேன்மொழி முருகன் அவர்கள், இனிமையான இதமான பாடல், பாடும் நிலா எஸ்பிபி, அருமையான பாடல், மனோக்குரலில். எத்தனை பேர் தான், எஸ்பிபியும் கிடையாது மனோவும் கிடையாது, வேறு அருண்மொழின்னு நினைக்கிறேன். சூப்பர் சாங் என்றும், நீலக்குயிலே சோலைக்குயிலே பாடல் மிகவும் அருமையாக உள்ளது என்று தீபா குமார் அவர்களும். ஆரணியிலிருந்து பிரகாஷ் அவர்கள், எனது விருப்ப பாடல் வழங்கியதற்கு மிக்க நன்றி என்றும், பாடல் நைஸ் என்று தீபா குமார் அவர்களும் பதிவிட்டிருக்கிறார்கள். அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் ஒரு சிந்தனை துளி. உதாரணங்கள் உண்மைகளை நெருங்கலாமே, ஒழிய ஆகிவிட முடியாது. உதாரணங்கள் உண்மைகளை நெருங்கலாமே, ஒழிய ஆகிவிட முடியாது. இனிய நற்காலை நல்விடியல் நமக்கு அளித்த காபாபு, முல்லைக்காடு காபாபு அவர்களுக்கு நன்றி வாழ்த்துக்கள். அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் சபரி சொந்தங்களுக்கு என்னுடைய இனிய காலை வணக்கம். படம் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி, பாடல் மருவத்தூர்வம் சக்தி அது என்ற இந்த பாடலை விரும்பி கேட்ட சொந்தம், ரெட்டியார்பட்டியிலிருந்து தீபா குமார், தேன்மொழி முருகன், அசோக்குமார், ஆலங்குளம் அம்மா செல்வி அன்னி, இஷாந்த், மௌனிஸ், மகதீஸ், மகி பிரத்திகா, அலெக்ஷா, நரேன், இவர்களுக்காக பாடல் இது வருகிறது.

0: சொல்லுங்க.
1: ஆத்தா, என் மவளுக்கு எத்தனையோ இடத்துல வைத்தியம் பார்த்துட்டேன், ஆடாம அசையாம புத்தி சுவாதீனம் இல்லாம இருக்கா. நீதான் அவளை ஒரு மனுஷியா மாத்தி காட்டணும்.
0: உலக அமைதிக்காக இங்க எல்லா சக்திகளும் ஒன்னா சேர்ந்து ஒரு வேள்வி நடத்துறோம். அதுக்காகத்தான் இங்க எல்லா சக்திகளும் சேர்ந்து வந்திருக்காங்க. உன் மக உடம்புல அந்த ஆத்தாலையும் இறங்க வச்சு அவளை ஒரு நல்ல மனுஷியா மாத்தி காட்டுறேன்.
1: அந்த ஆத்தா வருவாளா?
0: அவ வருவா.

மதுரைநகர் மீனாட்சி, காஞ்சிபுரம் காமாட்சி, காசி விசாலாட்சி, திருக்கடவூர் அபிராமி, சிதம்பரத்தில் சிவகாமி, செங்கேரி சாரதா.

ராஜராஜேஸ்வரி திரைப்படத்திலிருந்து அருமையான பாடல், மெய் சிலிர்க்க வைத்த பாடல். சிறப்பு தீபா, அழகான தேர்வு, நன்றி. ஆஷ்மிக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் கூறுகிறார் தீபா குமார் அவர்கள். பாடலை விரும்பி கேட்ட சொந்தங்கள், தென்காசி மாவட்டம் ரெட்டியார்பட்டி தீபா குமார் அவர்கள், தேன்மொழி முருகன், அசோக்குமார் அம்மா, ஆலங்குளம் அம்மா செல்வி அண்ணி, இஷாந்த், மௌனிஸ், மகதீஷ், மகி, பிரத்திகா, அலெக்சா, நரேன், இவர்கள் விருப்பத்தில் பாடல்.

தீபாகுமார் அவர்கள் பாடல் நைஸ் என்றும், ஆரணியிலிருந்து பிரகாஷ் அவர்கள் பக்தி பாடல் அருமை சூப்பர் என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தியை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள், சிறப்பு நன்றி. கிரேட் என்றும் அம்மனை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள். தீபாகுமார் அவர்கள் எங்கள் விருப்ப பாடலை வழங்கிய விஜயத்தை அவர்களுக்கு நன்றி நன்றி நன்றி என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள் சிறப்பான பாடல் அருமை என்றும் தீபாராதனை காட்டி மகிழ்கிறார். கை கொடுத்து பாராட்டியும் சித்ராவை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள், சூப்பர் என்றும், அழகான அழகா அருமை என்றும், அம்மன் துணை என்று அம்மனை கண்முன் கொண்டு வந்து பாடல் இனிது நன்றி என்றும், அறிவழகன் மங்கை அவர்கள் அம்மன் பாடல் அற்புதம் சூப்பர் என்றும், தீபாராதனை நடக்கிறது தீபாகுமார் அவர்கள் அம்மனை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள், இயக்குனர் அவர்கள் எக்ஸலன்ட் சூப்பர் பாடல் என்றும், தீபாகுமார் அவர்கள் எங்கள் விருப்ப பாடலை கேட்டு மகிழ்ந்து பதிவிட்ட சபரி சொந்தங்களுக்கு என்னுடைய நன்றிகள் பல, நன்றி நன்றி நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள் ஆஹா அருமை, அசத்துறீங்க. தீபாகுமார் அவர்கள் ஹாப்பி பர்த்டே என்று ஆஷ்மிக்கு இனியன் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள், இன்று போல் என்றும் வாழ்க என்றும் வாழ்த்தியிருக்கிறார்கள். தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியிலிருந்து செல்வம் செல்வி அவர்கள் ஹாப்பி பர்த்டே. இன்று பிறந்தநாள் காணும் மகள் ஆஷ்மிக்காக ஒரு பாடல். நூறாண்டு வாழ்க எங்கள் கண்மணி என்ற இந்த பாடல், உன் வீட்டில் தினம் பௌர்ணமி பாடல் வேண்டும் விஜி மேம் என்று கேட்டிருக்கிறார். பாடல் இதோ.

இன்று பிறந்தநாள் காணும் மகள் ஆஷ்மிக்காக ஒரு பாடல். கேட்டிருப்பவர் தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியிலிருந்து செல்வி செல்வம் அவர்கள். பாடல் அழகாக ஒலித்து சென்றது.

0: அழகான பூங்கொத்து கொடுத்து பாராட்டியிருக்கிறார்கள். வாழ்த்து மடல் மிகவும் வாழ்த்து பாடல் மிகவும் அருமை என்று தீபாகுமார் அவர்களும் அவரும் ஒரு பூங்கொத்து கொடுத்திருக்கிறார்கள். ஆஷ்மிக்கு இயக்குனர் அவர்கள் அருமையான பாடல் ஆஹா அருமை இனிமை என்றும், தென்மொழி முருகன் அவர்கள் பிறந்தநாள் வாழ்த்து தேர்வு பாடல் அருமை, செல்வம் செல்வி அக்காவுக்கு நன்றி பாடல் அருமை சூப்பர் சூப்பர் சூப்பர் என்றும், இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்று பிரகாஷ் அவர்களும் சிறப்பான பாடல் அருமை என்றும், தென்மொழி முருகன் அவர்கள் ஹாப்பி பர்த்டே அன்பின் வாழ்த்துக்கள் 1000 கேட்கவே ஆனந்தமாய் இருக்கு பாடல் மிகவும் அருமை. செல்வம் செல்வி அவர்கள் பாடலை வழங்கிய சகோதரி விஜய அரசகுமார் அவர்களுக்கும் பாடலை கேட்டு வாழ்த்திய அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் செல்வி சார்பில் வாழ்த்துக்கள் நன்றி. பிறந்தநாள் வாழ்த்து பாடல் சூப்பர் என்று அறிவழகன் மங்கை அவர்களும், நாகர்கோவில் மகேஷ் மாட் அவர்கள் என் மகள் ஆஷ்மி பிறந்தநாள் பாடல் தந்த செல்வி அண்ணி அவர்களுக்கு என் மனம் நிறைந்த நன்றிகள், செல்வம் அண்ணாவுக்கும் நன்றிகள் என்று கைகூப்பி வணங்கியிருக்கிறார்கள். அடுத்ததாக ஒரு வாழ்த்து மடல் வருகிறது.
1: அன்பரே வணக்கம். இன்று 20/7/2026 திங்கட்கிழமை. இந்நன்னாளில் நாகர்கோவில் மகேஷ் கவிதா தம்பதியரின் செல்ல மகள் ஆஷ்மி அவர்கள் தம் பிறந்த நாளை வெகு விமரிசையாக கொண்டாடி கொண்டிருக்கிறார். அவர் வாழ்வில் சகல செல்வங்களையும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு நீடூழி வாழ வாழ்த்தும் அன்பு உறவுகள் அப்பா மகேஷ், அம்மா கவிதா, தம்பி ஆட்லின் டிஜோ, சென்னை சஞ்சனா அக்கா, பிபி அக்கா, மெகின் மோன், கோவில்பட்டி செல்வி பெரியம்மா, செல்வம் பெரியப்பா, அனிடன் மோன், பிரபா அக்கா மற்றும் சபரி சொந்தங்கள் அனைவரும் வாழ்த்துகின்றனர்.

சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் நமது இயக்குனர் விருப்பத்தில் ஒரு பாடல்.

எப்படி ஒரு சோக பாடல்னு பாருங்க, இந்த மாதிரி பாட்டுங்க கேட்டதே இல்லை நானும். விரும்பி கேட்ட சொந்தம், சித்தாத்தூரிலிருந்து இயக்குனர் கீதநேசன் அவர்கள் விருப்பத்தில் பாடல். மக பர்த்டே கூட புனைய கொண்டு வந்தார்மா மகேஷ் மாட் அவர்கள். என் வீட்டு மியாவின் பிறந்த நாள் எப்படி இருக்கு சொல்லுங்கள் சவரி சொந்தங்களே. அழகாக கேண்டலில் ஊதி கிளாப் பண்ணது பாருங்க, புன சிறப்பு. தென்மொழி முருகன் அவர்கள், அருமையான பாடல் என்றும் அருமையான பாடல் தேர்வு செய்த உள்ளத்திற்கு நன்றி என்றும், ஆரணியிலிருந்து பிரகாஷ் அவர்கள், பாடல் சூப்பர் என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள், அருமையான பாடல், அரிதான பாடலாக இருக்கிறது, நான் கேட்டதே இல்லை, சிறப்பான பாடல் தேர்வு செய்த இயக்குனர் ஐயாவுக்கு நன்றி என்றும், வேற லெவல் என்றும், சரியான பாடல் என்று ஸ்டார் வழங்கியிருக்கிறார்கள். டிஆரை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார், டிஆர் அழுகிறார். தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியிலிருந்து செல்வம் செல்வி அவர்கள் கோல்டு காயின் கொடுத்துருக்காங்க இந்த பாட்டுக்கு, வேற லெவல் என்று தீபா குமார் அவர்களும். கேட்கவே ஆனந்தமாக இருக்குது, தேன்மொழி முருகன் அவர்கள் கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கிறார். இயக்குனர் அவர்கள் பாடலை வழங்கியதற்கு நன்றி என்றும், புதிய கண்டுபிடிப்பு பாடல் 1100. எதுக்கு 1100? தேன்மொழி முருகன் அவர்கள். மகேஷ் மாட் அவர்கள் நைஸ் சாங் என்றும் கிட்டார் வாசித்து கொண்டு சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறார் மகேஷ் மாட் அவர்கள். அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் நம் இயக்குனர் அவர்கள் விருப்பத்தில் பிறந்தநாள் வாழ்த்து பாடல் ஒன்று இதோ வருகிறது.

0: அழகான அருமையான பாடல், பிறந்தநாள் வாழ்த்து பாடல், அற்புதமாக ஒலித்து சென்றது. விரும்பி கேட்ட சொந்தம் சித்தாத்தூரிலிருந்து இயக்குனர் கீதநேசன் அவர்கள் விருப்பத்தில் இந்த பிறந்தநாள் வாழ்த்து பாடல், பிறந்தநாள் வாழ்த்து மடல் ஒன்று.
1: அன்பரே வணக்கம். இன்று 20/7/2026 திங்கட்கிழமை. இந்நன்னாளில் நாகர்கோவில் மகேஷ் கவிதா தம்பதியரின் செல்ல மகள் ஆஷ்மி அவர்கள் தம் பிறந்த நாளை வெகு விமரிசையாக கொண்டாடி கொண்டிருக்கிறார். அவர் வாழ்வில் சகல செல்வங்களையும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு நீடூழி வாழ வாழ்த்தும் அன்பு உறவுகள் அப்பா மகேஷ், அம்மா கவிதா, தம்பி ஆட்லின் டிஜோ, சென்னை சஞ்சனா அக்கா, பிபி அக்கா, மெகின் மோன், கோவில்பட்டி செல்வி பெரியம்மா, செல்வம் பெரியப்பா, அனிடன் மோன், பிரபா அக்கா மற்றும் சபரி சொந்தங்கள் அனைவரும் வாழ்த்துகின்றனர்.

சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி நிறைவடையும் நேரம் வந்துவிட்டது. நாகர்கோயில் மகேஷ்மான் மற்றும் கவிதா இவர்களின் புதல்வி ஆஷ்மி அவர்களின் பிறந்தநாள்.

0: A bond.
1: Pandu baby.

0: A bond.
1: Pandu baby.